கொலகை கொடுத்தி மலு மலதி ஆட்சிக்கால எங்கே பாக்கே ராகதி ரூபு சிங்காரி ஜுத்தி கடமி தில்லே தாருக்கு சூரி கச்சதீசி தயாரிப்பு